தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தட்டு சரித தனத தனுத